அஜிப்பை போனான் முடிக்காவோ கொந்த குடகே அகெந்துபோ சிறு பயப்புனை தகவும் உரை தனி எந்திரல் ஹொரு சௌசன கபு புக்கு குவோஜிரு அவந்தே ஆய் அமம்பாய் குலந்திரியோ ஹரே சுயிதா இவுதுபெட்டு கங்கு மீனே ஒனிமத்து மொய் போன கங்கு குவாய்சனமோ மைத்தேய் இவோத்துக்கா அவினானுவா Arroyo piru un saponá y tagao Harbiku imroti ari Resriñe no pitu ubo rejobo Ka aguirin akuan bure ipa ume Mabapandei samburi kao Ko ubia pero y kobo